தேவன் பேசுகின்ற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நாங்கள் வணங்குகின்றதான தெய்வம் பேசுகிற தெய்வமாக இருக்கின்றார். அவர் வாஞ்சிப்படுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களோடு பேச ஆயத்தமாக இருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை வாஞ்சிப்போம். தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தினுடன் வாழ்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இணைந்திரங்கள் பிரியமானவர்களே, கிருபை நீ வானொலியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

103.9 மற்றும் 104.3 www.shaktifm.com ஊடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்கக்கூடிய குட்டீஸ்க்கு இனிமையான குட் மார்னிங் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவங்களுக்கான ஒரு கேள்வியை நம்ம கேட்டுருமா? ஒரு அப்பாவுக்கு 32 ஆகும் போது அவருடைய மகனுக்கு 5. இப்போ அப்பாவின் வயது மகனின் வயதை விட சரியாக 2 எனில் தற்போது அப்பாவின் வயது என்ன? ஒரு அப்பாவுக்கு 32 இருக்கும் போது அவருடைய மகனுக்கு 5. இப்போ அப்பாவோட வயது பாத்தீங்கன்னா மகனோட வயதை விட சரியாக 2 எனில் தற்போது அப்பாவின் வயது என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடைய வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. குட்டீஸ் 07 0 8 3 8 5 4 வாட்ஸ்அப்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும் போது கொஞ்சம் தெளிவா எனக்கு வாய்ஸ் கேட்கற மாதிரி அனுப்பி வைங்க, ஓகேவா? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். ஒரு அப்பாவுக்கு 32 இருக்கும் போது அவருடைய மகனுக்கு 5. இப்போ அப்பாவின் வயது மகனின் வயதை விட சரியாக 2 எனில் தற்போது அப்பாவின் வயது என்ன? கேள்வி கேட்டாச்சு, இனி விட சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கான பொறுப்பு என்ன? வாழ்த்து சொல்லிடணும். லிந்துல இரும்பு

அடையச் சேர்ந்த ரமேஷ் இன்று தன்னுடைய 40th பிறந்த நாள் கொண்டாடுறாரு. மனைவி விஜி, மகள் ஜீவிதா, பவனிதா இவங்களோடு எல்லா உறவுகளுமே வாழ்த்தியிருக்காங்க. பண்டாரவளை கோனமுட்டாவைச் சேர்ந்த பிரவீன் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அம்மா மாலா, அம்மம்மா தெய்வானை, தங்கை ஹம்ஷினி மற்றும் உறவினர்கள் எல்லோருமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மன்னார் சின்னக்கடையைச் சேர்ந்த சாருகேஷ் தன்னுடைய 13th பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அப்பா ரமேஷ் தரன், அம்மா அனோஜா, சித்தப்பா விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. திருநகர் கிளிநொச்சியிலிருந்து சுஜாதா இணைந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய மகன் லனுஜனுக்கு 22nd பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லனுஜன அப்பா முரளி, அம்மா சுஜாதா, அண்ணா விதுஷன், அக்காமார்களான ஜானு, டினு, அம்மம்மா மலர், மாமாமார்களான சுதன், அஜந்தன், சித்திமார்களான கருணா, கேமா, ரேனா, ஸ்வர்ணா, உஷா, சித்தா ரவி, அத்தை உஷா, மச்சாய்மார்களான கிது, புகழ், துனா, ரஷ்மி, மச்சான் ஹனு ஆகியோர் வாழ்த்து பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நீங்க வாழ்த்துக்களை சொல்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.

இது ஐயா திரைப்படத்துக்காக பரத்வாஜின் இசையில் சாதனா சொர்க்கம் மற்றும் கே கே பாடும் பாடல். இந்த பாட்டை கேட்டுட்டே உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838 54 0 0

ஜீவா திரைப்படத்துக்காக ஜீவி பிரகாஷ் குமாரின் இசையில் ரம்யா பேஹ்ரா பாடும் பாடல் இது. இந்த பாட்டோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட கனவுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு ஆண் அமைதியா சப்போர்ட் பண்ற அழகான ஃபீலிங். லைன்ஸ் கேளுங்களேன்.

0: ஆகாஷம்லு ஒக்க தாரா திரைப்பட பாடல் கட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான தாரா வேற யாரும் கிடையாது. நம்ம பச்சை கிளி பச்சையமா தான். தாரா அப்படின்னா தெலுங்குல நட்சத்திரம்னு அர்த்தம், ஓகேவா? அப்புறம் தாரான்னு நம்ம தாராவை நினைச்சிடாதீங்க.
1: பச்சை கிளி பச்சையம்மா.
2: எதிர்பாராத விஷயங்களுக்கு பயம் ஏற்படும். தனி ராசியான்பர்களே, நன்மை நிறைந்த நாள். துல ராசியான்பர்களே, ஆதாயம் அதிகரிக்கும். விருச்சிக ராசியான்பர்களே, அலைச்சல் நிறைந்த நாள். தனுசு ராசியான்பர்களே, சுகம் தரும் செய்தி காத்திருக்கு. மகர ராசியான்பர்களே, தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிய முடியும். கும்ப ராசியான்பர்களே, சின்ன சின்ன விஷயத்திலையும் கவலை ஏற்படும். மீன ராசியான்பர்களே, பல விஷயங்கள் தாமதமாகும். சுருக்கமா பலன் தப்புமா? மேஷம் லாபம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு சுகம், மகரம் வெற்றி, கும்பம் கவலை, மீனம் தாமதம். எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
1: பச்சை கிளி பச்சை அம்மா.
0: ஓகே, பச்சை கிளி பச்சையமா போயிட்டு சேஃபா வாங்க. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் கூட துணி துவைக்கிற வேலைக்கு ரெஸ்ட் மட்டும் கிடையாதுன்ற மாதிரி போயிட்டே இருக்கா. கவலைப்படாதீங்க, அபான்ஸுக்கு வந்துருங்க. அபான்ஸ பொறுத்த வரைக்கும் 6.5 kg ஃபுல்லி ஆட்டோ டாப் லோடர் வாஷிங் மெஷின் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. 1500 ரூபாய் முட்பணமாக செலுத்தி இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம். இது பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு நீங்க அபான்ஸுக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க காலையில முகத்தை பார்க்கும் போது ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஹிமாலயாவோட பிரைட்டர் ஸ்கின் சீரம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி சீரம் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா 3 நாட்களிலேயே உங்களுக்கான வித்தியாசம் தெரியும்.
3: இதுல விட்டமின் சி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நயசினமைட் இருக்கிறது, ஹைட்ரோலிக் ஆசிட் இருக்கிறது, எல்லாமே உங்களினுடைய முகத்துக்கு தேவையான பிரகாசத்தை தரக்கூடியது அப்படின்றது ரொம்பவுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய தினமும் உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கிறது. ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி சீரத்தில் விட்டமின் சியுடன் சேர்த்து இருக்கும் 2 முக்கிய ஸ்கின் கேர் பொருட்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லுது.
0: சைபர் 7 0 2 3 8 5 4 சைபர் அப்படிங்கிற சக்தியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சரியான விடையோடு உங்களுடைய பெயர், முகவரி, தேசிய அடையாள அட்டை இலக்கம் இது எல்லாத்தையுமே தெளிவா குறிப்பிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. கண்டிப்பா இன்றைய நாளிலும் நீங்க கிஃப்ட் ஹேம்பரை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடு வந்து நினைச்சதெல்லாம் கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஆயுசுக்கு ஒரு வீடு தான் நம்மள மாதிரியான ஆக்கள்லாம் கட்ட முடியும் இல்லையா? அப்படியாப்பட்ட வீட்டுக்கு சரியான கூரையை நாம தெரிவு செய்து ஆகணுங்க.
3: சரியான கூரை அப்படின்னு சொன்னாலே ரைனோ பிரீமியர் ரூஃபிங் ஷீட்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது 3 லேயர்ல வருகிறது. மேல் லேயர் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து மழை நீரை மிக விரைவாக வழிந்தோடு செய்யக்கூடியது. அதே மாதிரி அடியில் இருக்கக்கூடிய உள் லேயர் வந்து ஹீட்டை உள்ளுக்கு இறங்க விடாமல் ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். உள்ளுக்கு இருந்து பார்க்கிற நேரத்துக்கும் அழகாக இருக்கும். எனவே உங்களினுடைய வீட்டுக்கூரை உறுதியான சிறந்த பாதுகாப்பான கூரையாக இருக்கணுமாக இருந்தார். ரைனோ பிரீமியர் ரூஃபிங் ஷீட்ஸ் பயன்படுத்திக் கொள்ளுங்க.
0: நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான் நம்ம கூட காலஃபுல்லா வரும். அப்படியாப்பட்ட படிப்பை சிறப்பான முறையில் நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு ICBT-க்கு வாங்க. ICBT-ய பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், டிப்ளமா, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இந்த பட்டங்கள் எல்லாத்தையுமே சிறப்பான முறையில் பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ICBT கேம்பஸில் வழங்கப்படுது.
3: உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 3 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவர்களினுடைய வளர்ச்சி காலத்தில் மிக முக்கியமான காலம் அந்த காலம். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும். உணவுல மாத்திரம் அந்த ஊட்டச்சத்து முற்று முழுதாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எனவே உங்களுடைய பிள்ளைகளினுடைய போஷாக்கு மட்டத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பால்மா சேர்வையாக இருக்கிறது நாங்க்ரோஃபோ HMO. நாங்க்ரோஃபோ HMO-வில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பிள்ளைகளுக்கான போஷாக்கை வழங்குகிறது.
0: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க கொஞ்சம் கையில காசு இருந்தா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும்னு ஃபீல் பண்றீங்களா? 40 ரூபாய் நீங்க கொடுத்த NLB-யோட கோவிசேத்த லாட்டரி டிக்கெட் வாங்குங்க. இன்னைக்கே நீங்க கோடீஸ்வரராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. NLB கோவிசேத்த லாட்டரி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தினுடைய 7 நாட்களுமே 6 கோடி ரூபாயிலிருந்து சூப்பர் ஜாக்போட் பரிசு நமக்காகவே காத்துட்டு இருக்கு.
4: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை. இன்சி சங்ஸ்தா சிலப் வரம். இன்றே இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் பைகள் 5 வாங்குங்கள். வில்லை புகைப்படம் எடுத்து உங்களுடைய பெயர், முகவரி, NIC இலக்கத்துடன்.